0: 老爷牛都个把二车子干么子，台盘的木台面发拉盘塞拢，就老爷牛，你嘛卡盘呢？那过年你嘛那个，家里呢有皮包，那皮包票呢？家个就个也别个安呢，和么那过年安呢？俺女女老爷牛卡多过年，葫芦爱跑老爷牛，俺那大拿过年那那，我见面玩少没老爷牛的。ले दो ए फुला जा थाउ ले बिना मा यन्यु दो यु गम ना कोनी आदो छे असो गु ले जा थांगा यन्या हु ना कोनी दो ए ना को दो ए लंगा लो यन्यु ने बा ला फ फुआ थ थ लो यन्यु यन्यु कोनी ना मो कोनी जो ब्रो तमिने तिकोलो ना दामा यन्यु आजु लो जा थांगा ले लो यन्यु
1: गा कोना आहु là phơi là mua thang, rồi bơi là mua thang, gác coi là chẳng à coi lo. Hôm nay nếu đang đang trả là mình ở ngoài đang trả anh chị khuê.
2: Ừ,
1: khuê rồi là khuê lo. À chứ là đâu gác gác là chỉ để gác ở mông anh chị, là là thế à, chỉ để là người ta gác gác lo. Na, à liu lên nè anh chị, nông nhà đó là chỉ à cho là phơi thang thang trả anh lia lên lo.都我下趟爸爸让俺俺去啊，还在那贴了，汤药来那个的，对的那。我们那弄革命前生活的那要打哇，如果没革命了，我只要把来走来，没钱没收了，我打来来不好了，不好俺再俺来了，那你是打啊的，对的那，还要麻烦的对的那，那不汤一起打过来的那，汤来。嗯，那你小小有拿汤弄来按两个劲，那要连俺要的啥按按俺老要不了，还汤有了按伢了啊，就拿出土一买些皮砖呐，你那要米啊不？还要米啊不？米汤也没来弄啊了，牛还不大呢，汤两个劲呐，还要米啊不？要啥一点来弄啊要不了？嘛干那汤那嘛干啊，我说俺理我。你要不答应他去，那弄好弄买卖那个，毛那个就了小小买那个了，叫要送一九一个叫毛那的。俺弄到这个，那不同意了哎呀，没给叫一个阿六不好来阿的，就要送一九那个叫毛那个了了。喂，来阿的呢，不打打嘞，很久没阿不来阿的，还汤汤也没阿的来阿的要苗啊。我讲他弄来个狼来了，要靠又靠来，俺他们人家们他娘妈嘞，那我夸你啊，你没笑，夸你呐，哎呀，你让我来一年汤药去，汤一呢，哎呀，你让俺妈给我叫个狼汤那药个，不然光汤来去，不打一打一了，嘛刚没了，知道个，那狼啊去，要你让来就了，都怪俺去，那汤呢，我呢，汤啥呢，我来呢。你小路我来嘛，别别了那，也不对了那个，要你让那恩人啊，拿了不便宜嘞，几下把脸洗就把脸洗来了，要你啊，来啊又来疼人啊了，那屋里那多恩人呐，你小小也不听么对那医院就要，医呢，几下把脸疼啊就那，要你啊来疼个了，把脸疼便宜不进啊就那药，没搞命了，那我烂啊就。把你们啦，连他也没有啊。把你们，把你两个人，全部你在提莫把石头压了，俺偏不接了，哎俺就。还有修修那个那车，侬离婚啊，两个人有没有？全部你在门口啊嘞。哎，多了，你拍两个人呐，很值得个咯。嘛讲那里不嘛讲个就。那咋想个嘞嘛？要有修修那车嘞，弄来一米来了，要不了，他便宜没去。那拍手咋地啊？怕扒里啥？那不疼啊？扒里啥那？拍手啊？那可吐可吐嘞，下面去了。他第三年来了。俺庙里俺来多年嘛，来上俺这拍手啊了。可吐可吐，我俺庙有些小那鸡啊，俺买来顶上去。拍手啊，可吐可吐嘞，俺上那俺地。你那第三啊去？第三那漂亮啊去那？来。对，就对了，那个那天天天跑嘞，我去，跑嘞呢，跑嘞，跑嘞，我把这嘞，我去别行，把这那往嘞呢，来通爸妈那，嘞我去， 我们要去做一些事情。我们要去做一些事情。你不是不多要你好呀嘛，要就你阿姐，多嘛不多送西欧的牌呀呀嘞，哎你阿姐咯，还有你后面打有那好比破个比有王姐，或者在西安嘛，别去啥帮他些，我前几天嘞，或者唔在提起来其他送西咯，好西安在提起他个的侬伢个阿姐用伢个嘞咯，我伢个都哎你阿姐没有个，啥出呢都有嘞，对呐。 有那些人有钱了呐，还有人家不买有家个有花个啥个了，啊多来空啊就过你了，有女面来空啊了，啊出来，哦要有个干啊有伢了，啊自家要有面来有伢卡不咋呢有伢了，跑土些做那皮匠去，皮啥东西了，皮这那，是用来代不了伢了。 啊，叫送车个叫啷个叫忙，干嘛个匆匆匆匆个咯？和那那多是用的不带的，那会帮皮那些狗呢嘛，皮去面来了和人家就也进不去嘞。皮他呢，旁边红啊，还皮是啥物事？哦，来个啦，就会发生个嘞。皮是啥物事嘛？是用帮阿拉来阿龙个龙来咯，啊，可以木来边闹台呢，搞龙啥呢？我比讲人家是用的帮咯，啊，要伢为个个呢？ 我下回你批批了，回人家就进俺娘子那里了。那我一个呢，干嘛的啊？多少人那去了？该叫清楚了。那别修啥话？哎，俺姐，俺姐是用心的面来别看了来了。俺姐在买面来，要别修啥话？有心面别看人家会了。别看了，俺姐没有。你不要，你不要，别看人家俺有不了，送不爱那。
0: 嘛，别开俺俩也不会有几片子嘞，来屋里俺老个。别修我帮那个看个去那玩呢。那我提个朋友娘子，那玩的好忙个去。别修啊，俺们买户啊那个卡些，俺来我好忙面了，穷的了。我就我怕多些来没劲呐。我都不来玩。哦，我都不来玩，穷的好忙面。嗯。关键呐，哎呀，听我们哈，关键那为那会伢不，俺下回你批要你自己咯。 那咱小也拍对了，那要几啥嘞？要那啥嘞？伊呢，别那伊拉不，别那，几下八里他没进呐？人家那汤家咯，啊冷汤啊，八里他那边呢，要么怕不回家那边呢，不回俺们生意，你怕你进那过来再抽烟进呐？来再喝烟啊，老喝喝了个。那接下来就票过了，下边要么别咋的呐？ 不好好批货来的，来那个了要那个不咯？哦，要这样。那二来个呢？那钱不好花嘛，批去我来我比家养我来在厂家那老生意。那钱是几票来？那下边就没必要咋的呢？钱不好批货来要来那个要这样了。嗯。一门劲呐，跑去了，可不必要了，跑去几批把银子，没搞那么搞了。 那家不回来，又没新娘了，要不批回来了哎。说你让他干，俺家做呢，批批东啊就提交，批批东啊就提交。俺老想我去了，没人啊嘞，哎呦，这咋应啊了？哎呦，没咋个应啊了？说你话提交就就就回去谈啊就。后来不别得了，要不，俺家发到发到办了，说你，我讲那，你们那个应啊就想我去了，没人啊应啊。 我们不是人家有的，搞屁股穿旧的个，就不忙也没见有啊。哦，来有来没新娘了。
1: to my jane lending a jinna mira icone. Oh, my pitu chuna do lengaje. To my jane lengajina mira. I let you know that. Let you men, Ajina. When I will langajina. To nanny langaja, Zawa Yula, Layoga Gala. I can't imagine.
0: Loye nyo ye nyi ko ne na byo du lo do e la pu tan pu la loye nyo ti po na ko lo phan ne la le na ko ne jo na pu la ko lo ho do ho do a ga ga ne ja ta nga le ku lo phan ne ma ye nyo ka ne ta na nyu so ko ni a yam ji ku la mi lo ye nyo ka ne ta na ya ji la hu na ko ni kha ye cha ga le bi na ma ye nyo nga ko ni Kapai nana ya nyu sona koni gane tana ya woi me ya nyu yuana lu lo ya nyu ayan bo na ayan ya ne na ha du yuana gleng ma ya nyu gle ga ye la ne wo la ko ne ti koro jo ko ne la lo ya nyu kan ji ayan ti koro wo la ne che la ko ne pa ya ta pu tan ju me ya nyu nyu sona woi ma yuana lu gleng ma du ta ma
3: Ah, shame.